0: சுக்கே மில் அன்னாடி அன்னாடி அன்னாடி
1: ரே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே டே ட